உறிவிடத் தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு ஸ்வரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான். என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.

0: போலீஸ் சம்மக்கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
1: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

0: மச்சான்.
1: எல்ல மறக்க போட்டி, நீ தாளத்து போடுற. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் திண்டா திண்டா தும் திண்டா திண்டா, இப்படி போடணும். புரியுதா? போடு. அப்படிதான். என் புள்ளாங்குழலு, நீ ஏன் வாய பாத்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தான்.